0: ஜோதிடர் கையே எனக்கு பயன்படுத்தி ஆனா இவை நீ பாவத்தில் பயன்படுத்தும்
1: அப்படின்னா காசி பற்றி உத்தரவு

சுவாசத்தை கூட்டி சுய கற்களை கூட்டமாக தானுக்கு பிரகாரத்தை கருள் என்றும்